0: குமார் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: Manjesle sikwe kati wiyamo kopu wing radio ni abe down on wo kopi dokuja yekadwong chalikina demand ye kere supply da
3: we love another one abe
2: doningo
3: wada no point blank abe
2: doningo ujole diri abinu ningo wada no abe

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ யும் இயக்கிறே வேர்க்வாரோ
0: அலிஷானி விஞ்ஞோ ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ